திமன் ரஸ்கலாங்கே அழுதகுன்னே ஹமகஷ்வரும் திமன் ரஸ்கலாங்கே பிங் தியபே மீஹும் ஹிஜுர குருமட்டகா தனவசுவகிம்பே ஃபஹே ஹமேகனே திமன் ரஸ்கலாங்கே தியபே மீஹும் அழுக்கங்குரா ஹுஷிகமே.